வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ 4EB தமிழ் ஒலியின் எண்ணம குறுகை குளோபல் டிஜிட்டல் அலைவரிசை. அடுத்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கப் போவது பாரதி.

0: தேனிசை தென்றல் தேவாவுடைய இசையில் வந்து ஒரு அழகான பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கும் நேரில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழியை புரிபித்த முழுவதும் என்ன குறுக்கு குளோபல் ஜெரால் அலைவரிசை நீங்கள் நான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது பாரதி. என் கூட நிலையத்தில் இரண்டு பேர் இருக்காங்க. நேரில் நம்ம நிகழ்ச்சி நிறையா பண்ணியிருக்கோம். வணக்கம் கிஷன்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நன்றி. வணக்கம் சேராந்தி.
2: நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: கேட்டீங்க, எனக்கு உங்கள் பேர் அடிக்கடி

0: கன்ஃபியூஷன் ஆயிடுது. கிஷானா கிஷனா?
1: இல்ல கிஷா தனன், என் பேர் வந்து கிஷா தனன்.
0: கிஷா தனன்
1: அம்மா வந்து கிருஷ்ணன், கிருஷ்ணன்னு பேர் வைக்கணும், கிருஷ்ணன்கிற ஏதாவது ஒரு எழுத்துல பேர் வைக்கணும்னு கிஷாதனன் வச்சுட்டாங்க.
0: கிருஷ்ணன் வச்சிருக்கலாம்.
1: அதுதான் கிஷான், கிஷாதனன் எங்க இருக்கு, கிருஷ்ணன் எங்க இருக்கு, நல்ல நேரம் கிருக்கேன்னு வைக்கல.
0: சரி, இப்ப கடைசி கிஷானா கிஷானா?
1: கிஷான்,
0: கிஷான். நான் இந்த கேள்வி எனக்கு தெரிஞ்சு நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன், திருப்பி திருப்பி மறந்து போயிடுது. கிஷான், ஓகே, கிஷான்.
2: ஆனா இவர் பாட்காஸ்ட் செய்யறப்ப அவருக்கு இன்னொரு புனை பெயர் இருக்கு, கேட்டி கருப்புன்னு தான் அவர்
0: சொல்லிட்டு. அது வந்து ஆடுகளம் படத்துல வர கேரக்டர்.
1: இல்ல, அவர் வந்து அப்படித்தான், நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து கேபி கருப்பு. அடுத்து தனுஷ் வந்து கொஞ்சம் கலரா இருப்பாரு, நான் வந்து திராவிட நிறம். அதனால எனக்கு கேட்டி கருப்புங்கிறது ரொம்பவே அமைப்பான பேர்
0: ஆயிடுச்சு. சரி, நீங்களே வச்சுக்கிட்டீங்க.
1: ஆமா, யார்தான் நமக்காக வைப்பா,
0: நானே வச்சுக்கிட்டேன். சரி, ஓகே, சூப்பர். சரி, ஒரு இன்னைக்கு பாடலே வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம எப்பவுமே ஒரு புது பாடலோட ஆரம்பிப்போம் நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து கொஞ்சம் புது, ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது, ஒரு மிடில் ஏஜ், ஒரு மிடில் ரேஞ்சில் பட பாடல். சொக்கதங்கம் விஜயகாந்த் நடிப்பில் வந்த திரைப்படம். அது விஜயகாந்த் நடிப்பை தாண்டி அதனுடைய இயக்குனர் வந்து பாக்யராஜ். அதுக்காக தான் அந்த பாட்டை நம்ம இன்னைக்கு ஒளிபரப்பணும். தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட. இன்னைக்கு வந்து நம்ம பாக்யராஜருடைய அவருடைய அவரை பற்றின ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு நம்ம கொண்டு போவோம். அவர் வந்து கிட்டத்தட்ட பல பரிமாணங்களில் அவரை நம்ம பார்த்துருக்கோம். இயக்குனர், எழுத்தாளர், வசனகர்த்தா, நடிகர், அப்புறம் வந்து இசையமைப்பாளர், நடனம் ஆடுபவர், அப்புறம் வந்து அரசியல் கூட
1: உடற்பயிற்சி, நடனம் என்கிற பெயர் மக்களுக்கு உடற்பயிற்சி.
0: அவர் அரசியல்ல கூட இருந்திருக்காரு.
1: ஆமா,
0: அரசியல்ல இருந்திருக்காரு. கட்சி, சில கட்சிகளுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சு பிரச்சாரம் எல்லாம் பண்ணியிருக்காரு அரசியல் மேல.
1: எம்ஜிஆர் சொன்னார் தானே, தன்னோட்டு என்ன வாரிசுங்கிற மாதிரி,
0: வாரிசுங்கிற மாதிரி சொன்னார். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பிரபலமானவர். கடந்த 27 ஜூன் மாதம் வந்து அவர் இயற்கை எழுதினார், விண்ணுலகை அடைந்தார் சொல்லலாம். அவருடைய அவரை நினைவு கூறுவ மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன், ஒரு ட்ரிபியூட் மாதிரி, அவர் காணிக்கை மாதிரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி கொண்டு போகலாம். என்ன சொல்றீங்க கிஷன், உங்களுடைய ஐடியா?
1: எனக்கு வந்து, நம்ம வந்து 94 பிறந்தேன். அப்ப நான் வந்து ரொம்பவே ஒரு 2010 அந்த மாதிரி காலகட்டங்களில் தானே நமக்கு படம் பார்த்து அந்த படத்துட்டு விளக்கங்கள், தெளிவுகள்,
0: அப்போதான் உங்களுக்கு புரியுது படம்.
1: ஆமாம், அப்போ அந்த ஆல்மோஸ்ட் அது என்ன சொல்கிறது, 2000 ஆமாம், இந்த 2K குழந்தைகள்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலுமே எனக்கு வந்து நம்ம சரியான மாதிரி ஒரு ஒரு ட்ரெடிஷனலான பாரம்பரிய வளர்ப்பு தான் எனக்கு. நான் வந்து கடைசி புள்ள, எனக்கும் நம்ம அக்காக்குமே 10 இடைவெளி இருக்கு. நம்ம மூத்த அண்ணாக்கும் எனக்கும் 19 இடைவெளி இருக்கு. ஆமா, அப்பாதான்
0: இல்ல இல்ல, அப்ப வந்து நீங்க உன் வீட்டுல உங்களை வந்து ரொம்ப ஒரு ஆங்கிலத்துல சொல்லலாம் ஸ்பாயில்டு கிட்டா இருந்திருப்பீங்க.
1: இல்ல இல்ல, அப்படி சமத்து எல்லாம் இல்ல, நல்லா வெளுத்து வளர்த்தாங்க நம்ம.
0: அப்படியா? உங்களையே வெளுத்துருக்காங்கன்னா அவங்களை என்ன வெளுத்து?
1: இல்ல, அது வந்து நம்ம வந்து கடைசி புள்ளங்கிறதுனால கொஞ்சம் அந்த ரொம்பவே கட்டுக்கடங்காம தான் வேலை பார்ப்போம். அண்ணா அவங்க எல்லாம் ரொம்பவே பழக்க வழக்கம், மரியாதை, கட்டுக்கோப்பா வளர்ந்துருவங்க. அதனால அந்த ஒரு இதுல வளர்ந்தனால சூழ்நிலையில நமக்கு வந்து கொஞ்சம் அந்த பழைய படங்கள் பார்த்து அந்த பழைய இதுகள் பிடிக்கும்.
0: புரியுது.
1: அதுல ரொம்பவே நான் நேசிச்சது வந்து பாக்யராஜ்.
0: பாக்யராஜ் அவர்
1: அத வந்து உங்களோட நேர்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஏன்னா இப்ப வர படங்கள், திரைக்கதைகள் அதெல்லாம் நம்ம பாக்குறோம் தானே, அந்த எவ்வளவு ஒரு ஒரு நவீனத்துவமா இருக்கு. அடிச்சா 6 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் போய் விழுவாங்க. நம்ம வசனம் பேசினாலே அரசியல், நம்ம தமிழ்நாடு நம்ம கையில தான்.
0: இல்ல, நீங்க அரசியல் பேச
1: இல்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல இப்ப படங்கள் வந்துகிட்டு இருக்கிற அந்த ஒரு வேகமான சூழ்நிலையில ஒரு குடும்பத்தை ரொம்ப மையப்படுத்தி ஒரு சாதாரண ஒரு நடுத்தர மக்கள், ஓ அப்படி இல்லாட்டி கொஞ்சம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க மக்கள் விட்டு ஒரு வாழ்க்கை கதையை அவ்வளவு தத்ரூபமா பேசியிருப்பாரு தன்னோட படத்துல. அதுவுமே அது என்னைய பொறுத்தவரையில இன்னொட்டு பெர்ஸ்பெக்டிவ் படி அந்த மக்களுக்கு இலகுவா புரிஞ்சுக்கிறதுக்காக நகைச்சுவையை அவ்வளவு அழகா கையாண்டிருப்பாரு அவருடைய திரைக்கதையில. அதனால தான் எனக்கு பாக்யராஜை சரியான மாதிரி பிடிக்கும்.
0: அருமை. அதாவது நீங்க சொன்னது கரெக்ட். அதாவது இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படியே அடிச்சா பறந்து போகிற மாதிரிலாம் படங்கள், அதாவது அதாவது யதார்த்தத்தை மீறின சில காட்சிகள் அந்த மாதிரி திரைப்படங்கள் அப்பயும் இருந்தது. அப்பயும் வந்து ஒத்துக்கணும், நம்ம ரஜினிகாந்த் நடிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. இல்லைன்னு சொல்லலை. ஏரோப்ளைனில் இப்போ குதிக்கிறது அதெல்லாம் பண்ணி அப்பயே பண்ணிட்டு தான் இருந்தாங்க அவங்க. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் ஒரு யதார்த்தமான திரைப்படத்தை கொடுத்தது கண்டிப்பாக பாக்கியராஜ் சொல்லலாம். விசுவும் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. விசு பயங்கரமான அந்த குடும்பம் ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் படம், அந்த வீட்டு விட்டு வெளியே போகாது காட்சிகள். அந்த மாதிரி எடுத்து ரொம்ப ஒரு வெற்றியாளராக இருந்தார் பாக்கியராஜும் கிட்டத்தட்ட. அந்த மாதிரி தான் இல்லைங்களா? சரி, அது நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பாக்கியராஜ் எப்படி உங்களுக்கு தெரியுமா? இல்லை
2: பாக்கியராஜ் எப்படின்னு தெரியுது. ஆனால் இவர் சொன்னது மாதிரி தான் அந்த 1980களில் எல்லாம் இந்தியாவில் அந்த பஞ்சம், வறுமை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த தண்ணி இல்லாமல் இருந்தது. அப்ப அந்த பிரச்சனைகள்னால அந்த நேரத்துல உள்ள மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது இப்ப போய் நம்ம பாக்யராஜ் படங்களை பார்த்தா அந்த நேரம் இருந்த தமிழ்நாட்டு நிலைமை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த நேரம் குடும்பங்கள் எப்படி இருந்துச்சு, வறுமை கோட்டுக்கீழ எவ்வளவு குடும்பங்கள் இருந்துச்சுங்கிறது பாக்யராஜ் படங்களை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அத இவர் சொன்னது மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோயின் வில்லன் அப்படின்னு இல்லாம அந்த அவருக்கு படங்கள் எல்லாருமே நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஆனா நல்லவங்களும் தப்பு பண்ணுவாங்க, அந்த தப்புல இருந்து
0: யதார்த்தமா இருக்கும். அதாவது தப்பு செய்யாதவங்க யாருமே கிடையாது, எல்லாருமே தவறுகள் செய்வாங்க. அந்த தவறுல இருந்து எப்படி திருத்திக்கிட்டு வராங்கிறது ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்கேன்.
1: ஒரு தமிழ் கேள்வி வச்சிருக்கிறேன், பாக்கியராஜா பாக்கியராஜா?
0: இன்னொரு பாடல் அவருடைய ட்ரேட்மார்க் சாங்ஸ் எல்லாமே இன்னைக்கு கேட்க போறது எல்லாமே. அடுத்ததான் இன்னொரு பாடலை கேட்டு வருவோம்.

0: இளையராஜாவுடைய ட்ரேட்மார்க் அந்த ட்ரம்ஸ். ஆமாம், எஸ்பிபி மற்றும் எஸ்பி சைலஜா குரலில் தாவணி கனவுகள் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டோம். அந்த படம் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப வறுமையில் இருப்பார், ரொம்ப அவருக்கு கிட்டத்தட்ட 4-5 தங்கச்சின்னு நினைக்கிறாங்க திரைப்படத்தில். அதில் நிறைய காட்சிகள் வந்து இன்னமும் நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த திரையரங்கில் போய் சினிமா பார்ப்பாங்க, நீங்கள் இப்போ பார்த்துட்டு அவருடைய தங்கைகளோட போய் சினிமா பார்ப்பாரு. சினிமாவில் வந்து சில காட்சிகள்லாம் வரும், சில முத்த காட்சிகள் அந்த மாதிரி வரும்போது தங்கைகள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காசை கீழே போட்டுருவார். போட்டுட்டு ஐயோ 1 ரூபா கீழே வந்துருச்சு, தேடுங்க தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கைகள்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த காட்சி ஓடிட்டு இருக்கும், ஓடி முடிச்சோன்னா சரி பரவாயில்ல ஓடுங்க அப்புறம் எடுத்துக்கலாம் படம் பாருங்க அப்படிம்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு காட்சி வரும்போதும் தேடி காசு போட்டுகிட்டே இருப்பார். ஒரு காட்சி வந்து அவரே மெய் மறந்துருவாரு, மெய் மறந்து பாத்துட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு ரொம்ப சின்ன தங்கச்சி ஒரு நோக்கம், அது சொல்லும் அண்ணா நீங்க காசு போட மறந்துட்டீங்கண்ணா அப்படின்ட்டு. அந்த காட்சியில ரொம்ப தத்ரூபமா எடுத்திருப்பாரு.
1: அதனாலதான் அவரை சொல்லுவாங்க அந்த கிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளே, திரைக்கதை மன்னன்னு. கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து எப்பயுமே ஒரு அந்த வறுமை, ஏன்னா அந்த அவங்க அவங்க வாழ்க்கையில பார்த்ததை வச்சுதான படமா மாத்துவாங்க. ஆமா, யதார்த்தமா இருக்கும். அதுக்கடுத்து வந்து அவர் ஒரு மிக தன்னை மிகைப்படுத்தி லார்ஜர் தென் லைஃப் ஒரு நடிகனா காட்ட மாட்டாரு. அவர் ஒரு சாதாரணமா வசதி இல்லாத ஒரு இடத்துல இருந்து வருவாரு, ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வருவாரு. ஒரு மிக இலகுவான கதை, அந்த படம் எல்லாம் விறுவிறுப்பா போய் வெத்துறதுக்கு காரணம் அவருட்டு வசனமும் திரைக்கதை.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: அது அவ்வளவு சூப்பராக இருக்கும்.
0: நீங்க அவருடைய வசனங்கள் பாத்தீங்கன்னா நிறைய, இப்ப வந்து முந்தானை முடிச்சு அவர் ஒரு படம், அது ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு
1: எனக்கு பிடிச்ச
0: படம். அந்த படம், அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கு. அந்த இப்ப நம்ம அதை பத்தி இன்னும் பேசுவோம்னா, அவருக்கு கீழே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தவங்க பாண்டியராஜன், பாண்டியன், இவங்கெல்லாம் அவருக்கு கீழே அசிஸ்டன்ட் டைரக்டர், இன்னொருத்தர் ஒருத்தர் ஒருத்தர் இருந்தார், 3 பேர். இந்த 3 பேரும் வந்து முந்தானை முடிச்சு படம் போய்கிட்டு இருக்கு, எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க. திடீர்னு இந்த 3 பேர் மட்டும் அப்சண்ட் ஆயிடுறாங்க ஆளக்கானும். பார்த்தா ஆண் பாவம்னு ஒரு படத்தை டைரக்டா பாண்டியராஜன் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. பாண்டியராஜன் டைரக்ட் பண்ணி படத்தை எடுத்துட்டு இருக்காரு. முந்தானை முடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, இங்க போயிட்டு இருக்கு, தெரிஞ்சிருச்சு
1: இருக்கு.
0: நடுவில் இவங்க போய் ஆண் பாவம் படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இந்த சிச்சுவேஷனை வச்சே ஒரு சீன் வச்சிருப்பாரு பாக்யராஜ் அவர்கள். முந்தானை முடிச்ச படத்துல இந்த பள்ளியில வந்து அவர் வாதியார் தான் அந்த படத்துல. அப்ப அந்த குள்ள பசங்களா இருப்பாங்கல்ல, அந்த 3 பேரையும் நிக்க வச்சுட்டு, டேய் நீங்க குரு துரோகிங்கடா, குருவே இருந்து குழி பறிச்சிட்டீங்க பாத்தீங்களா, உங்களை மன்னிக்கவே மாட்டேன்டான்னு சொல்லி அந்த 3 பேரு தான் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப யதார்த்தமா இருக்கும் அந்த அந்த வசனம் அவர் வச்சிருப்பாரு. ஒரு எக்ஸாம்பிள்,
1: அதாவது அந்த வசனம் எழுதுறதெல்லாம் அந்த கத்தி மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப முந்தானை முடிச்சு பாருங்க, அந்த காலத்துல அது எப்படின்னு தெரியல. இப்ப கூட அப்படி படங்கள் எடுத்தா கதி கலங்கி போயிருவாங்க. ஒரு பாடசாலையில படிக்கிற ஒரு மாணவி வந்து அவரு படுற கஷ்டம், அவர் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு விடோவர் இருக்கிறனால எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டே படிக்கிறாரு, படிப்பிக்கிறாரு. அந்த கஷ்டத்துல வர ஒரு பாசத்தை ஒரு வெகுளியான ஒரு மாணவி அத ஒரு காதலா நினைச்சுக்கிறாங்க. அவரோட நான் உதவி பண்ணணுங்கிறதுக்காகத்தான் மனைவி ஆகணும்னு நினைச்சதாங்க. வேற எந்த
0: குழந்தைய
1: அந்த குழந்தைய பார்த்து தன்னோட ஆசிரியருக்கு நான் உதவியா இருக்கணும். அது அப்புறம் ஒரு பஞ்சாயத்துல என்ன என்னைய இது பண்ணிட்டாரு, கைய புடிச்சு இழுத்துட்டாருன்னு,
0: அதெல்லாம் வேற.
1: அதுக்கப்புறம்
2: பொய்யாதான் சொல்லுவாங்கல்ல,
1: ஆமா பொய்யா சொல்லி அந்த இன்டர்வல் இடைவேளைக்கு முதல்ல அந்த பஞ்சாயத்துல ஊர் மக்கள் முன்னுக்கு எல்லாம் ஒரு குழந்தைய போட்டு அந்த குழந்தைய தாண்டது அதெல்லாம் விறுவிறுப்பா இருக்கும். அந்த காலத்துல அதை பாக்குற, இப்ப பாக்குற நேரமே அந்த அடுத்தடுத்து சும்மா நகர்ந்துகிட்டு போகும் திரைக்கதை. அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு சமூக வழக்குக்கு சில நேரம் எதிர்மாறா சில விஷயங்கள் நடந்தாலும் அது வெளியே இருந்து பாக்குற நேரம் அது ஒரு கொச்சையா இருக்கும். ஆனா அது நடக்கிற நேரம் அதுக்கான உண்மையான காரணத்தை உள்ள அர்த்தத்தை அவ்வளவு அழகா வசனத்தாலையும் திரைக்கதையிலையும் விளங்கப்படுத்துவார். இப்ப வெளியே இருந்து பாக்குற நேரம் என்ன, மாணவி ஆசிரியர், இது ரொம்பவே அசிங்கமா இருக்கு. அந்த அதுகள் எல்லாம் தான் பாரதி ராஜாவை உண்மைக்குமே, சாரி மணிக்கம், பாக்யராஜ ரொம்பவே எனக்கு பர்சனலா பிடிக்க வச்சுச்சு. அதுக்கடுத்து அவர் தான் மிச்ச நாளைக்கு அப்புறம் நான் இதை வந்து சத்யராஜ் ஏதோ ஒரு நேர்காணல்ல சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். முத முதல்ல ஒரு ஹீரோ, ஒரு நடிகர், கதையின் நாயகன் தானே அவர். அவர் வந்து மொத இதுலயே வரமாட்டாரு, மொத சீன்ல மொத காட்சியிலே வரமாட்டாரு, தள்ளித்தான் வருவாரு. அதுக்கடுத்து இப்ப கதை திரைக்கதை வசனம் அந்த இயக்குனர் பாரதி ராஜாங்கிறது மிச்ச நேரத்துக்கு பிறகுதான் வரும்,
0: கொஞ்ச நேரம்
1: அதெல்லாம் அவருட்டு ஒரு தனித்துவமா நம்ம பார்க்கலாம்.
2: அதே அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் இதுலயேதான் அவர் எடுத்த ஒரு படம் தான் சுந்தரகாண்டம். எனக்கு அது ஒரு படம் ரொம்ப பிடிக்கும். அதுவுமே ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு வெகுளியான ஒரு மாணவி
0: மறந்துருவாங்கல்ல அவங்க அந்த சுந்தரகாண்டம்ல இல்லையா?
2: இல்ல இல்ல இல்ல, சுந்தரகாண்டம் படத்துல வந்து அந்த மாணவிக்கு பாக்யராஜ் மேல அப்படி ஒரு பாசம் இருக்கும். அவங்க விரட்டி விரட்டி காதலிப்பாங்க. அப்ப அவர் என்ன செய்வாருனா, ஒரு மாணவிய நான் ஒரு நாளும் அந்த மாதிரி நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு அனாதையா இருக்கிற ஒரு ஒரு கேர்ளை கல்யாணம் பண்ணிக்கோரு. அவர் வயசுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி கடைசியில பார்த்தா அந்த மாணவி பக்கத்து வீட்டுக்கு குடி வந்து பெயிங் கெஸ்டா வந்து தங்கி அப்படி சரி இவர் மனசை மாத்தலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது நிறைய அந்த கொஞ்சம் ஃபன்னா போயிட்டு இருக்கும். அவங்க அந்த நகைச்சுவை எல்லாம் போய் கடைசியில பார்த்தா அந்த மாணவி வந்து உண்மையா ஒரு புற்றுநோய் வந்த ஒரு மாணவி. அவங்க வந்து அந்த கடைசி அவங்க வாழ போற வாழ்க்கைய வந்து இந்த மாதிரி ஒரு வெகுளியா பண்ணி சந்தோஷமா போயிடணுங்கிறதுக்காகத்தான் அவங்க பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத அந்த படம். அந்த படம் சூப்பரா இருக்கும்.
1: இந்த கஷ்டப்பட்டு முன்னுக்கு வாராக்களை சரியான மாதிரி பிடிக்கும். இப்ப அத அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தனியா கூட பேசியிருப்போம். இப்ப டென்னிஸ்ல பாத்தீங்கன்னா மிக பிரபலமானவர் ஏன் காலத்துல நம்ம வளர்ந்து வர ரோஜர் ஃபெடரர்.
2: எனக்கு
0: நடால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம்.
1: ஆமா, அந்த மாதிரி நிறைய உதாரணங்களுக்கு. அதே மாதிரி இந்த பாக்கியராஜையும் பாக்குற நேரம் எதுவுமே அவருக்கு அந்த படத்துல இலகுவா வராதுதான். கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வருவாரு, அந்த ஏழு நாட்களும் அதனாலதான் பிடிக்கும். கேரளா இருந்து வருவாரு, அந்த அந்த ஒரு ஒரு வெகுளியான ஒரு கேரளா ஒரு பேச்சோட தான் தமிழ்
0: பாலக்காடு தமிழ்ல பேசுவாரு. அந்த உனக்கும் உனக்கும் எனக்கும் உள்ள போ அந்த அது அம்பிகாவும் அது ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க.
1: அதுதான் அந்த பெண்களுக்கான கதாபாத்திரமும் ரொம்ப அழகா அவரோட படத்துல இருக்கும். ஏன்னா இவரும் கஷ்டப்படுவாரு, இவருட்டு கதாநாயகியும் கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டப்படுற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கே எப்படியுமே ஒரு தெளிவு ஒண்ணு இருக்கும், வாழ்க்கை விட்டு தெளிவு. அதனால இந்த சமமான ஒரு உரிமை, சமமான இத ஸ்கிரீன் ஸ்பேஸ அவங்க நடிகைகளுக்கும் கட்டாயம் கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த அந்த ஏழு நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவர் வர அவ்வளவு முக்காவாசி காட்சிகள்லயுமே அந்த சின்னவரும் வருவாரு, அவருக்கான சமமான வசனங்களும் இருக்கும். அதெல்லாம் ஒரு ஒரு ஒரு இயக்குனர் தன்னை நினைச்சு தன்னூட்டு கதையை உருவாக்கி அவர் வர எல்லா இடத்துலயுமே அவனும் வரணும், அவனுக்கும் ஒரு தனி வசனங்கள் பேசணும்னு இந்த மாதிரி பகிர்ந்து செய்யறதெல்லாம் இப்ப நடக்குது இல்ல பெருசா?
0: இப்ப நடக்கிறது இல்ல, அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் சொல்லுவாங்க இல்லைங்க. இப்ப வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப இந்த நம்ம நிகழ்காலத்துல பேசும்போது நிறைய நடிகர்கள் வந்து அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸை கொடுக்கறது இல்லை, நான் மட்டும்தான் பெரும்பாலும் இருக்கணும், இன்னொருத்தவங்க வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில நடிகர் பேர் சொல்ல விரும்பல, சில நடிகர்கள் வெளிப்படையாகவே அதை பண்றாங்க, அதை சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வெளியில வந்து. ஆனா அந்த காலத்துல பாக்யராஜ் இந்த மாதிரிலாம் இல்லாம எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நடத்தினார் சொல்றீங்க. ரொம்ப அருமையான.
1: உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்ச படங்கள் எதுவும் இருக்கா?
0: எனக்கு வந்து வேட்டியை மடிச்சு கட்டுன்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம் வந்து சின்ன வயசுல நான் பள்ளிக்கெல்லாம் போகும்போது ஸ்கூலுக்கு கிளம்பும் போது டிவியில் போட்டு போட்டு பார்த்து பார்த்து எனக்கு இந்த கேடிவிலலாம் அடிக்கடி போட்டு போட்டு எனக்கு பார்த்து பார்த்து பழக்கம். வேட்டியை முடிச்சுக்கிட்டு அந்த படத்தில் வந்து பாக்யராஜனுடைய பையன் சாந்தனு நடிச்சிருப்பாரு. முதல் படம் அந்த படத்துல வந்து இவரோட பையனாவே நடிச்சிருப்பாரு. நக்மா வந்து ஒரு குடும்பம், ஒரு அம்மா அப்பா பையன் மூணு பேர் இருக்க ஒரு குடும்ப படம் அது. அந்த படத்திலோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து மும்பையில நடக்கிற மாதிரி கதை, மும்பையிலே ஏதோ ஒரு வட இந்தியால நடக்கிற ஒரு கதை, இந்தி பேசும் வட இந்தியாவில் நடக்கிற
1: நக்மா போட்டிருக்காங்க
0: இருக்கலாம். ஆமா, அவங்க வந்து வட இந்திய பெண், அதுல அவங்க வட இந்திய பெண், இவர் வந்து தமிழ், இவங்க காதலித்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி ஒரு கதை. இந்த இதுல என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்துடைய கரு என்னன்னா வந்து இவர் ரொம்ப பயந்தாங்கொழி, ரொம்ப பயப்படுவாரு பாக்யராஜ், ரொம்பவே பயந்தவர். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே பயம். ஆனால் வந்து தன் பையன் வந்து அந்த மாதிரி பயந்த பையனாக வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பையன்கிட்ட வந்து பயங்கரமான வீர கதைகளெல்லாம் சொல்லுவார். தான் வந்து ஒரு பெரிய வீரன், நான் வந்து இவ்வளோ பேர் அடிச்சிருக்கேன், ரவுடி அடிச்சிருக்கேன், அதை அடிச்சிருக்கேன், அதை அடிச்சிருக்கேன்னு சொல்லி கதை சொல்லிட்டு அப்படிதான் வளர்ப்பார். அந்த பையனும் கேட்பான், பா நீங்கள் இவ்வளோ கதை சொல்கிறீங்க, நீங்கள் சண்டை போடுறது எதுக்கு, நான் ஒரு வாட்டி கூட பார்த்ததே இல்லையப்பா, எப்போ பார்ப்பேன், எப்போ பார்ப்பான்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். இந்த இப்படி தான் படமே போகும். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ரவுடியை வந்து பகைச்சிப்பார் பாக்யராஜ், பகைச்சிட்டு வேற வழியே இல்லை அந்த ரவுடிக்கு பயந்துக்கிட்டு
1: ஏடிஎம் அடிச்சு கட்டிடுவாரா,
0: இல்லை ரவுடிக்கு பயந்துக்கிட்டு மார்வேஷத்துலலாம் சுற்றுவார். அப்போ வந்து அந்த பையன் கேட்குற கேள்விக்கெல்லாம் சமாளிக்கவே முடியாது இவரால், எப்படி எப்படியோ சமாளிப்பார். கடைசியில் கிளைமேக்ஸில் தான் அந்த ரவுடி அடிப்பார், அடித்து ப்ரூவ் பண்ணுவார் நானுக்கும் வீரம் இருக்குது அப்படின்ட்டு. கடைசியில் தான் அது நடக்கும். ரொம்ப ஒரு நகைச்சுவையா இருக்கும் அந்த படம் வேட்டியை முடிச்சுக்கிட்டு பாக்குறதுக்கு.
1: இல்ல அதான் நீங்க சொல்ற நேரமே அவர்கிட்ட அந்த எழுத்துக்கள் தெரிஞ்சனால எப்படி அந்த வசனங்கள் இருந்து
0: வசனங்கள்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும். ரொம்ப அது சாந்தனு கேக்குற கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நக்மா இப்படி ஓரமா இப்படி பாத்துட்டு இருப்பாங்க, எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்.
1: நீங்க சொல்றது வந்து இந்த தழுவல் வந்து எப்படின்னா இந்த கிட்டத்துல மலையாளத்துல ஆவேசம்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, அப்ப பாக்கியராஜ் சொல்லியிருப்பாரு நானும் அதை அப்பவே எடுத்துட்டேன்.
0: பாக்யராஜோடைய படங்கள் நிறைய ரீமேக் ஆயிருக்கு, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சந்தானம் எடுத்த கண்ணால் அடுத்து நியாசையா, அந்த படம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பாக்யராஜ் கிட்ட இருந்து நிறைய அவங்க வந்து இது வாங்கல, சரியான உரிமம் வாங்கல.
1: உரிமம் வாங்கி செஞ்சாங்கன்னு தான்
0: இல்ல, அதுக்கப்புறம் தான் அது ஆச்சு. அந்த படம் வெளியாகும் போது உரிமம் வாங்கலன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாச்சு. ஒரு கட்டத்துல முதல்ல சந்தானம் என்ன சொன்னாரு, அந்த படம் கிடையாது, இது நாங்களே எடுத்த கதை, அதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு. அதே தான் அது தெரியுது.
1: அதுலயும் பாருங்க 20 வருஷத்துக்கு அப்புறம் அதையே தழுவி எடுத்துமே இதே
0: உடைச்சு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தை அது அந்த நேரத்தில் ரொம்ப ஒரு பேச்சு பொருளாச்சு. அப்புறம் சந்தானம் ஒத்துக்கிட்டார், இல்லை அவருக்கு வந்து நாங்கள் என்ன கொடுக்கணுமோ மரியாதை கொடுத்துட்டோம், உரிமம் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுவும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையான படம்.
1: அது வந்து அந்த படப்பேரை மறந்துட்டேன், அவர்கிட்ட படப்பேர் எனக்கு டக்குன்னு வாயில வரதில்லை. அது வந்து மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையான படம், அந்த இலகுவா இருக்கும். அவங்க போய் என்ன எப்படி சரி இந்த காதலியை அடைஞ்சிடணும்.
2: அதுலதானே இந்த ஜோசியக்காரருக்கு வந்து காசு கொடுத்து என்னது கருப்பு பேண்ட் இல்ல கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட்னு சொல்ல சொன்னா ஜோசியக்காரர் போய் கருப்பு
0: ராதிகா நடிச்சிருப்பான், இன்று போய் நாளை வா, ரொம்ப அதுல அந்த ஹிந்தி சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஃபேமஸ். ரகு தாத்தா ரகு தாத்தா அதெல்லாம் அந்த அந்த டைலாக் இன்னமும் வரைக்கும் நமக்கு புரியுது பாருங்களா.
1: அதுதான் அது வந்து எனக்கு என்னன்னா அவரோட ஆசான்.
0: ஆமா,
1: பாரதி ராஜாக்கு கிடைச்ச அங்கீகாரம், நம்ம பாரதி ராஜாவும் அவருக்கு அவர் இறந்து போற கொஞ்ச நாள் முதலே தான் இறந்து போயிருந்தாரு. நம்ம 4EB-லயுமே அவருக்கு ஒரு சமர்ப்பணமா ஒரு நிகழ்ச்சி செஞ்சிருப்பாங்க. அவரை நம்ம கொண்டாடணும் ஒத்துக்கலாம். அவர் வந்து மண் வாசனைய கெமராவை இந்த இந்த ஒரு 4 செவுத்துள்ளுக்கு இருந்து படம் எடுக்கிறதை தாண்டி வெளியில போய் தன்னூட்டு வாழ்வியல படமாக்கி அவ்வளோ நல்ல அங்கீகாரம் கிடைச்ச அவருக்கு, அவரு கீழே இருந்து வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் பாக்யராஜுக்கு, அதாவது சினிமா உலகில் மக்களால் பாராட்டப்பட்டாலும் விருதுகளுக்கு அவருக்கு பெரிய ஒரு விருது கிடைச்சி அவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்கல, அது வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான் எனக்கு.
0: ஆனால் அவருக்கு இந்த மாநில விருதுகள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு நினைக்கிறேன், மாநில சார்ந்த விருதுகள் கிடைச்சிருக்கு.
1: அந்த தேசிய விருதுகள் அந்த அந்த மாதிரி சொல்றேன், ஏன்னா பாரதி ராஜாலாம் தேசிய விருதுகள் வாங்கி கூச்சாரு. அடுத்து அவரோட இசையமைப்பாளராக இருந்த நம்மளோட இளையராஜாவா இருக்கட்டும், ஏஆர் ரோமானா இருக்கட்டும், பாடல்கள் அதெல்லாம் வேற விதம். ஆனா ஒரு வகையில பார்க்க போனா பாக்யராஜ் வந்து இந்த வெகுஜன மக்களுக்கான படங்கள் அந்த இங்கிலீஷ்ல கமர்ஷியல்பாங்கல்ல அந்த அந்த ஒரு பாதையை நோக்கி போனனால பெருசா அந்த என்னது அந்த கிரிட்டிக்ஸ்னால பெருசா பாராட்டப்படலையோன்னு நான் யோசிக்கல.
2: அது ஏன்னா சில நேரம் இதா கூட இருக்கலாம், ஒரு அந்த பேசினதுனாலயே விமர்சகர்களால எதுவும் அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படாம இருந்திருக்கலாம்.
1: ஆனா அப்படி நம்ம பார்க்க போனா பாலச்சந்திரல இருந்து நீங்க சொன்ன மாதிரி விசு அவங்க எல்லாமே இந்த குடும்பத்துல யாருமே பெருசா பேச விரும்பாத இல்லாட்டி தட்டி கழிச்சு மறைச்சுக்கிட்டு போற விஷயங்களை படமா எடுத்து அது அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றுச்சு தானே.
2: அதுவும் இருக்குதான், ஆனா என்ன வித்தியாசம்னா இப்ப பாலச்சந்தர்லாம் அது ஒரு ஒரு பெண்ணியமா பேசியிருப்பாரு. ஆனா பாக்யராஜ் வந்து அந்த பெண்ணியம் வந்து அவங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு செக்ஷுவல் அர்ஜஸ் தானே சொன்னாரு, பாலியல்
0: தேவைகள். அதனால
2: ஆமா எல்லா விஷயங்களையும் தாண்டி அவரு, அதனால சில நேரங்கள்ல அது வந்து ஒரு விமர்சிக்க
0: வயதானவர்கள் வயதுக்கு வந்தவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய சில திரைப்படங்கள் தான் இருந்திருக்கு. அதுல சில வசனங்களும் சரி, இரட்டை அர்த்த வசனங்களும் கண்டிப்பா அந்த அவர் படத்துல சில படங்கள்ல இருக்கும். அதனால வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த விமர்சகர்கள் அந்த கிரிட்டிக்ஸ் அந்த இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க தெரிஞ்சு. ஆனா அது வந்து பாரதிராஜா திரைப்படங்களையும் நிறைய இருந்திருக்கு. இப்ப நீங்க வந்து சிகப்பு ரோஜாக்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து அதுவும் கிட்டத்தட்ட வயது வந்தவர்கள் பார்க்கக்கூடிய குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லும் போது அது கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளாச்சு. யதார்த்தமான ஒரு விஷயம் தான் அதை நம்ம சொன்னது. சரி, நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம். அடுத்ததாக இன்னொரு பாடலை கேட்டுட்டு வருவோம்.
3: தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்

0: தூரல் நின்று போச்சு அந்த திரைப்படத்துலேருந்து இளையராஜாவோட இசையில் மலேசியா வாசுதேவன் குரலில் ரொம்ப இனிமையான இன்னொரு இனிமையான பாடல் கேட்பினர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப ரேடியோ ஃபோர் பி தமிழ் இனிம குறுகை குளோபல் டிஜிட்டல் அலைவரிசை மலேசியா வாசுதேவன் ஒரு எஸ்ஜி அணைக்கிட குரல் பாட்டு. கிஷன் சொல்லுங்கள், நம்ம அடுத்தது பாக்யராஜை பற்றி என்ன பேச போகிறோம்?
1: நம்ம பாக்யராஜை பற்றி பேசணும்னா அவருடைய விருப்பமான பாடல்கள், அவர் திரைக்கதை வசனங்கள், அதுகளை பற்றி பேசலாம். அதில் எனக்கு இப்போ நீங்கள் இந்த பாடல்களை போட்ட நேரம் தான் ஒரு சந்தேகம் வந்துச்சு. இவ்வளவு தமிழ் முழுக்க, அதாவது நீங்கள் சொன்ன பாடல் சாரி படங்களூட்டு தலைப்புகளாக இருக்கட்டும், பாடல் வரிகளாக இருக்கட்டும், அவ்வளவு தமிழாக இருக்குது தானே. இப்போ ஏன் அதில் அதிகமாக ஒரு ஆங்கிலம் கலந்து வருது?
0: அது வந்து இதுக்கு காரணம் வந்து மக்களுடைய மனநிலை தான். அது இப்போ வந்து அந்த காலத்துலலாம் தமிழ் மட்டுமே, இப்போ தமிழே பேசுறது இல்லையே. ஒரு காலத்தில் வந்து தங்கிலீஷ் பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து இங்கிலீஷ் வெறும் இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் ஆங்கிலம் பேசுறது தான் வந்து இதாகிடுச்சு. எளிய மக்கள்கிட்ட போய் அடையணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு படைப்பாளிகளுடைய நோக்கமும் இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணாலும் அது மக்கள்கிட்ட போய் அடையணும் அப்படின்ட்டு. அந்த காலத்தில் தமிழ் புரிஞ்சிக்கிற மக்கள், தெரிஞ்சுக்கிற மக்கள் இருந்ததுனால அந்த தமிழில் திரைப்படங்கள் எடுக்க வேண்டிய எடுத்தாங்க, அது போய் மக்கள்கிட்ட சேர்ந்துச்சு. இப்போ அந்த மாதிரி எடுத்தால் வந்து மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து அந்த ஆங்கிலம் கலந்த தலைப்புகளாக வந்து வச்சுட்டு மக்கள் இலகுவாக அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரைப்படங்கள்லாம் வந்து அப்படியே ஷார்ட் ஃபார்ம் அக்ரானியம்னு சொல்லுவாங்க. அக்ரானியம்னா உங்களுக்கு ஆங்கிலத்தில் தெரியல,
1: லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியை
0: அந்த மாதிரி அக்ரானியமாக வைக்கிறதுங்கிறது ஒரு ட்ரெண்டு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் இல்லை, நிறைய திரைப்படங்கள் இந்த மாதிரி இருக்கு.
1: இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அனைத்து படங்களையும் அப்படித்தானே சின்ன சின்னதாக வைப்பாங்க. இப்போ விண்ணை தாண்டி வருவாய்,
0: டிவிங்கிறது.
1: ஆனா உண்மைக்கே அது வி டிவின்னு வச்சாலுமே விண்ணை தாண்டி வருவாயான ஒரு அழகான தமிழ் தமிழ் நம்ம கௌதம்
0: பாத்தீங்களா. இது வந்து 2006-11 வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, தமிழில் திரைப்படங்களுக்கு பேர் வைத்தால் அதுக்கு கேளிக்கை வரி விலக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னதுனா, அந்த நேரத்தில் நிறைய திரைப்படங்கள் தமிழில்
1: தான் வந்துச்சு.
0: ஆங்கிலத்தில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் தமிழுக்கு மாற்றினாங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து அஜித் நடித்த காட்ஃபாதர், அந்த படம் காட்ஃபாதர் தான் இருக்குது, ஆனால் வெளியாகும் போது வரலாறு மாறுது. அந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்து ஸ்ரீகாந்த் நடிச்ச ஒரு படம் ஒன்று இருக்கு,
1: ரோஜா கூட்டம்,
0: ரோஜா கூட்டம் இல்லை ஜூட்னு ஒரு படம், ஜூட் ஆர் யூ ரெடி அப்படின்னு ஏதோ ஒரு படம். அந்த படத்துக்கும் தமிழ்ல ஏதோ பேரை மாத்தினாங்க, அது எனக்கு சரியா தெரியல என்ன பேருன்ட்டு, ஏதோ பேரை
2: மாத்தினாங்க.
1: ஜூட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அது ஜூட்னு தான் தொடங்கி வந்துச்சு, ஆனா கடைசியா வார நேரம் அது வேற பேர் வேற பேர்ல.
0: இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்து தமிழ்ல வந்து மாறிச்சு அந்த நேரத்துல. அது வந்து கலைஞர் பண்ண ஒரு, அதுக்கப்புறம் அந்த ஆட்சியாளர்கள் அதை விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆங்கிலத்துல அப்படியே.
1: எனக்கு அது சரியான கவலையா இருக்கு, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்நாடு தானே தமிழை வளர்க்கணும், தமிழர் நம்மளுட்டு ஐதீகம் தானே.
0: கமல் வந்து தசாதாரம்ல சொல்லுவார், கேட்டிருக்கீங்களா? அது
1: என்னது
0: தசாதாரம்ல வந்து அந்த இன்ட்ரோகேஷன் சீன் போவோம், அப்ப அந்த ஏர்போர்ட்ல பல்ராம் நாயுடுவும் அதுவும், அப்போ வந்து பல்ராம் நாயுடுவும் தமிழில் பேசுவார், அவர் அந்த சயின்டிஸ்ட் கமல் வந்து ஆங்கிலத்தில் பேசுவார். அப்போ வந்து அவருக்கு, நான் ஒரு தெலுங்குக்காரன், நானே தமிழ் பேசுகிறேன், நீ தமிழ்நாட்டுக்காரன், நீ இங்கிலீஷில் பேசுனா தமிழை யாரா வளர்ப்பான்றதுக்கு அப்போ கமல் ஒன்று சொல்லுவார், உங்களை மாதிரி யாராவது தெலுங்குக்காரங்க வந்து வளர்த்துக்கப்படுவாங்க.
1: அதிகள் தான் எனக்கு என்றைக்குமே கவலையாக இருக்கும். இப்போ இந்த பாட்டுகள்லாம் கேட்குற நேரம் இந்த கால தலைமுறைக்கு இந்த பாட்டோட அர்த்தம் தெரியுமானே தெரியாது. இப்பெல்லாம் என்னன்னா, இந்த சமூக வலைத்தளங்கள்ல சின்ன சின்ன காணொளிகளா பார்த்து தான், ஓ இது தமிழ் பெருமை, தமிழர், நம்ம தமிழர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுல நீங்க யோசிப்பீங்க, தமிழர்னு லானாவே ஒழுங்கா
2: உச்சரிக்கிறாங்க,
1: சொல்லலாம் அந்த மெனக்கடல் நம்ம இலங்கையில சொல்லி கொடுக்கல, அப்ப அதனால தமிழ் சொல்லிடுவேன், மன்னிச்சுங்க. இப்ப இன்னொரு நண்பர் ஒருத்தர் இப்ப கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு போயிருந்தார் தமிழ்நாட்டுக்கு, இதுதான் அவர் முதலாவது விஜயம்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு. இங்க கரூருக்கு போயிருந்தாரு, அப்ப அவர் என்ன சொன்னார்னா, இப்ப எனக்கு தெரியல அவங்க வந்து தமிழ் பாவிக்கிறதே ரொம்ப குறைஞ்சிருச்சு, நான் வந்து இந்த கரண்டியை தாங்கன்னு யோசிக்கிறாங்க, நான் என்ன கேக்குறேன்னு
0: தெரியல,
1: ஸ்பூனுன்னு தான் படக்குன்னு போய் எடுத்து கொடுக்குறாங்கன்னு அதுகள் சொல்ற நேரம் எனக்கே ரொம்ப ஒரு ஒரு பூரிப்பா இருந்துச்சு. அவ்வளவு கூட பேசுறாங்க இல்லையா அப்படிங்கிறது. இது இது வந்து இது விட்டு ஒத்துக்கிறேன், இப்ப வந்து நம்ம தமிழ் தமிழ்னு என்னத்தான் தம்பட்டம் அடிச்சாலும் அவங்க யோசிப்பாங்க, நீயே இருக்கிறது ஆஸ்திரேலியால வேலை செய்யறது
0: தமிழர் தானே நம்ம,
1: அதுதான் முக்கியம், அதைத்தான் நான் சொல்ல வரேன். நம்ம இங்க இருக்கிறோம், நம்ம வேலை செய்யறோம், இன்னைக்கு வந்து வேலைகள் எல்லாமே ஆங்கிலத்துல தான் இருக்கு, அது கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறேன். அதுதானே நம்ம சொல்லி இருக்கிறோம் உலகத்தோட ஒற்றுவாழல்னு. அப்ப நமக்கு இது வேணும்னா, இது நம்ம வாழ்வாதாரத்துக்காக இந்த மொழியை பயன்படுத்துறதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நம்ம தமிழை மறக்கிறோமோங்கிற ஒரு பயம்தான்.
0: கரெக்ட், நீங்க சொல்றது அது வந்து அப்படிலாம் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வானொலி மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நம்ம தமிழ்ல இன்னும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அது கரெக்ட். இப்போ வந்து நம்ம இப்போ நீங்க இந்த தமிழ் பத்தி பேசுனீங்கல்ல, பாக்யராஜ் திரைப்படங்கள்ல எவ்வளவு அழகா தமிழ் வச்சிருந்தாரு. அவருடைய கடைசி, அதாவது அவர் இறப்பதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, பாக்யராஜ் வந்து அவர் கடைசி வரைக்கும் அந்த திரைத்துறையிலே தான் இருந்தார். திரைத்துறையில வந்து அந்த கதாசிரியர்கள் சங்கம்னு ஒன்று இருக்கு தமிழ் திரைப்படத்துல. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஒவ்வொரு கதையும் வந்து அவங்க போய் பதிவு பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ஒரு கதையை எனக்கு தோணுது அப்படின்னா, அந்த கதையை வந்து நான் எழுதி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதையை வந்து போய் என் பேரில் பதிவு பண்ணிடுவோம். ஏன்னா அந்த கதையை நாளைக்கு ஒரு கதை சினிமாவில் வந்து கதைங்கிறது வந்து, இப்போ ஒரு கதை நான் எழுதியிருக்கேன்னா அதை நான் ரகசியமாக வச்சுக்கவே முடியாது. இப்போ அந்த கதையை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்டயோ இல்லை தயாரிப்பாளர்கிட்டயோ ஒரு நடிகர்கிட்டயோ அப்படி சொல்லும்போது நிறைய பேருக்கு அந்த கதையை நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி யாராவது ஒருத்தவங்க கேட்குறவங்க வந்து இந்த கதை நல்லாயிருக்கு நம்ம எடுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்க போய் படமாக எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காப்புரிமை சார்ந்த விஷயத்துக்காக வந்து இதை வந்து பண்ணாங்க தமிழ்நாட்டில். உங்கள் நீங்கள் எழுதின கதைனா வந்து நீங்கள் வந்து அதை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கு அந்த கதையை யார் எடுத்தாலும் நீங்கள் வந்து உரிமை கொண்டாடலாம்.
1: அதுக்காகத்தான் அந்த கத்தி படம் ஒரு படத்துக்கு இவரே தலையிட்டது காரணம், இவர் அந்த கதையை,
0: அந்த சங்கத்தினுடைய தலைவர் இவர் தான். அந்த கதை திருடப்படுவதை தடுப்பதற்கான அந்த காப்புரிமை சார்ந்த விஷயங்களை, அந்த புகார்களை வந்து விசாரிக்கிறது பாக்யராஜ் தான் இருந்தார். அதனாலதான் இந்த எல்லாவுடைய கான்ட்ரவர்சிலையும் அவர் கடைசி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி அவர் பேர் அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து பாக்யராஜ் அந்த மாதிரி பேசினாரு, அந்த மாதிரி சொன்னாரு, இதுதான் வந்து காரணம். அவர் கடைசி வரைக்கும் அந்த கதை காப்புரிமை, அந்த கதை விஷயத்துல ரொம்ப ஒரு இதுவா இருந்தார். அந்த கண்ணால் அடுத்து நாசம் என்று போய் நாளையவாயே கிட்டத்தட்ட அங்க இருந்து ஆரம்பிச்சது தான் அது.
1: ஓ,
0: அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை தான் அது.
1: அதுல இருந்து தான் அவர் அதை உருவாக்கினாரா
0: இல்ல, அதுக்கு முன்னாடியில இருந்தே அவர் இருந்தாருன்னு
2: நினைக்கிறேன்.
0: அந்த சங்கத்துல போய் சேர்ந்து அப்புறம் அதை பண்ண ஆரம்பிச்சாரு. நம்ம அவரோட அரசியல் பத்தி பேசிட்டு இருந்தோம். நம்ம வந்து அவர் அரசியல் என்ன பண்ணாருன்னு, அவர் வந்து 1989 அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, அவர் ஆரம்பிச்ச கட்சி வந்து MGR மக்கள் முன்னேற்ற கழகம். இப்ப வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு, நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் வச்சிருக்காரு. 1989 அவர் வந்து MGR மக்கள் முன்னேற்ற கழகம், MGR மறைவுக்கு பிறகு வந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அவங்க கிட்டத்தட்ட தேர்தல் எல்லாம் போட்டிட்டாங்க, பெரிய அளவு ஒன்றும் வெற்றி அடையில. அதனால அதுக்கப்புறம் கட்சியை கழிச்சிட்டு போய் அதிமுகவில் போய் சேர்ந்துட்டாரு, ADMK சேர்ந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பியும் 2006 திமுகவில் சேர்ந்தாரு. 2006 திமுக ஆட்சிக்கு வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தலில் வந்து நிறைய இந்த பிரச்சாரங்கள் வந்து அப்படியே அனல் பறக்கும். அந்த நேரம் பிரச்சாரங்கள்லாம் அப்போலாம் வந்து பள்ளி படிச்சுட்டு இருந்தேன், என்ன வகுப்புன்னு தெரியல. 2006 தேர்தல் வந்து தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு தேர்தல். அப்போ வந்து ஜெயலலிதாவுடைய ஆட்சி முடிந்து கருணாநிதி கலைஞரோட ஆட்சி தொடங்குது. அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த பிரச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, அப்போ தான் வந்து டி ராஜேந்தர் இருக்கார் இல்லையா நடிகர், அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. டி ராஜேந்தர் பிரச்சாரத்தை பார்க்கறதுக்காகவே அவ்வளோ கூட்டம் வரும். அவர் பேசுகிறதெல்லாம் அந்த அடுக்குமொழி பேசுவார் இல்லையா, அந்த நேரத்தில் வந்து வைகோ, மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் வந்து அந்த சைடு போயிட்டார், அதிமுக சைடு போயிட்டார். வைகோவை விமர்சித்து பயங்கரமாக பேசுவார் டி ராஜேந்தர். வைகோ நீ ஒரு சைகோ, நீ எங்கே வேணா போய்க்கோ அப்படிலாம் பேசுவார். அந்த நேரத்தில் பாக்யராஜ் அவர்களும் வந்து 2006 தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வந்து பயங்கரமான பிரச்சாரம் பண்ணார். இவங்களுடைய பிரச்சாரத்தை பார்க்கணுங்கிறதுக்காகவே பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 6 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். அந்த பொதுக்கூட்டங்கள், பிரச்சாரம் சொல்ல முடியாது, பொதுக்கூட்டங்கள், அதை பார்க்கறதுக்காகவே வந்து நானெலாம் இப்போ சின்ன வயசில் இருந்தாலும் வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்கறதுக்கு, அவங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு. எல்லாமே எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்ததுன்னு வச்சிங்களேன். அவர் இந்த அரசியலெல்லாம் ரொம்ப ஈடுபட்டுக்குன்னா எனக்கும் அப்படியே வந்துடும். ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும் இவர் பேசுகிறதெல்லாம் கேட்கறதுக்கு. ரொம்ப ஒரு நகைச்சுவையாக பேசுவார். சில விஷயங்கள்லாம் இவர் பேசி கான்ட்ரவர்சியாக இருக்குது, சர்ச்சையாக இருக்குது சில விஷயங்கள்லாம் பேசி.
1: இல்லை அதுதான் அந்த நீங்கள் அந்த டிஆர்னு சொல்கிற நேரம் தான் அந்த ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா, நுணலும் தன்வாயால் கெடும்னு. அந்த மாதிரி தலைமை எங்கே போனாலும் செதற விடுவார் அடுக்க முடியும்.
0: அது பேசி
1: அது அவருக்கு மட்டுமே இருந்த ஒரு சிறந்த கலை. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அடிக்கிறத நிப்பாட்டுன்னு சொன்னாலும் அவர் அடிக்கிட்டே இருப்பார். அது ஏன் அப்படி
0: தெரியல, அவருடைய குணாதிசயம் அப்படி போல இருக்கு. அவர் கடைசியா அந்த புலி படத்துல
1: பேசினதுக்கப்புறம்
0: போய் வேற வழியில அவர் நிறுத்த மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது, எல்லாரும் சொல்றாங்க கை தட்டுறாங்க போக மாட்டேங்கிறாரு. கடைசியில இவர் போய் கண்டுபிடிச்சுதான் கூட்டிட்டு வந்தாரு. அந்த அளவுக்கு அது ரொம்ப அந்த நேரத்துல ரொம்ப சென்சேஷன் ஆச்சு இல்லையா, அது ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாக்கியராஜ பத்தி பேசும்போது அவரை சுத்தி நடந்த இந்த விஷயங்களும் நமக்கு ஞாபகம் வருது. அடுத்ததாக இன்னொரு பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பாக்கிறது அவர்களை பற்றி பேசுவோம்.

0: இது நம்ம அதில் திரைப்படத்திலிருந்து இன்னொரு இனிமையான பாடல் கிடைக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ 4 தமிழில் எளிமக்குரிய குளோபல் டிஜிட்டல் அலைவரிசை. ரொம்ப ரோலாவது. சரி, ஓகே,
1: நான் சிம்புன்னு நினச்சேன்.
0: இல்லை, அது வந்து அதான், அது பேரை மட்டும் எடுத்து அப்போ தான் அந்த பழைய படத்தோட பேரெல்லாம் இப்போ நிறைய பேர் வச்சு எடுக்க ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த அந்த குரூப்பில் வந்த பேர் தான் அது. கிஷன், இந்த இவர் பாக்கியராஜரை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம், ஒரு ஒரு நினைவு கூறுதல் மாதிரி பண்ணோம். அவரோட இறப்பு, அவரோட இறப்பு நடந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில சர்ச்சைகள் ஏற்பட்டது. அது தொலைக்காட்சியில் நம்ம பார்த்துருப்போம். குறிப்பாக ராதிகா அவர்கள் வந்து ரொம்ப மீடியாவை, அதாவது பேசக்கூடிய அந்த செய்தியாளர்கள்லாம் வந்து அங்கே வரக்கூடிய அந்த மீடியா பர்சன்ஸை ரொம்ப திட்டினாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த
1: இல்லை, அதுதான் எனக்கு அது ரொம்பவே கவலையாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து அந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ எண்கள் போல் வாழ்க்கையாக மாறிடுச்சு.
0: எண்கள் போல்னா
1: எண்கள், நம்பர்ஸ்,
0: நம்பர்ஸ்,
1: சரியா? இப்போ நான் இதில் ஏதாவது முக்கியமாக ஒருத்தர் செய்கிற தவறை ஒரு எத்தனையோ செலிபிரிட்டிகள், எத்தனையோ கதாபாத்திரங்கள், நடிகர்கள், நடிகைகள் வராங்கள்ல தன்னுட்டு இரங்கலை தெரிவிக்கிறதுக்கு, அவங்க ஏதாவது பிளவுடுற நேரம் அதை பிடிச்சி போட்டா நம்ம பெரிய ஆயிடலாம். ஆமா, ட்ரெண்ட் ஆயிடலாம், நமக்கு லைக் வரும், நம்மளை எல்லாம் பார்ப்பாங்க, நம்ம சேனலை பெருசாக்கலாம் அப்படின்னு. ஏதோ அந்த மனிதாபிமானம் குறைஞ்சிக்கிட்டு போறதுதான்.
0: இது நீங்க சொல்றது உண்மைதான். அது இந்த மீடியால முக்கியமாக இந்த வலைஒலிகள் வந்ததுக்கு அப்புறம், இந்த யூடியூப் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்ததுக்கு அப்புறம், எல்லாரும் ஒரு மைக்கு கேமரா தூக்கிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. முன்னாடினா ஒரு செய்தியாளர்கள்லாம் அவங்களுக்குன்னு சில சார்ந்த விஷயங்கள் இருக்கும், அதுக்கு படிச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு சில உரிமங்கள் இருக்கும், லைசன்சிங் இருக்கும், அவங்க மட்டும்தான் இந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க முடியும். இப்போ அப்படி இல்லை, யூடியூபர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வலைத்தளங்கள் மூலமாக வராங்க.
1: தொழில் தர்மம்னு ஒன்று இருக்கும்,
0: தொழில் தர்மம்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு அது படிச்சுட்டு வந்தவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும், அந்த ஜேர்னலிசம் படிச்சுட்டு வந்தவங்களாம் தெரிஞ்சிருக்கும். இவங்க அந்த மாதிரி யாரும் இல்லாதனால தெரியல. முக்கியமாக வந்து விவேக், நடிகர் விவேக்கோடைய மரணம் அப்போ 2021 நினைக்கிறேன், அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு மாரடைப்பில் இருந்தப்போ வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது. அவருடைய இறப்பு நடந்தப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினரெல்லாம் போய் இவங்க போய் பேட்டி எடுக்கிறன்ற பேரில், இத்தனை வருஷமாக அவர் இங்கே இருந்தார், அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கூடலாம் சாப்பிட்ருக்காரா, நீங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடாக போய் கேட்டுட்ருக்காங்க. அவங்க அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள்லாம் ரொம்ப கோவம் அடைஞ்சிட்டாங்க, ரொம்ப ஆத்திரமாய், நீங்கள் என்ன உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, அவர் ஒரு நடிகர், அவர் எங்கள் கூட இருந்தார், இப்போ போயிட்டார், சும்மா அந்த மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருக்காதிங்கன்னு சொல்லி நிறைய பேர் வீட்டு வாசலில் வந்து போர்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மீடியா பர்சன்ஸ் நாட் அலவுட் அப்படின்ட்டு கேட்டில், அதாவது விசிட்டர்ஸ் நாட் அலவுட் மாதிரி மீடியா பர்சன்ஸ் நாட் அலவுட். அந்த அளவுக்கு மோசமாக வந்து அந்த விவேக் அவர்களுடைய மரணத்தப்போ நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை, ரொம்ப ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம். அதாவது சும்மா ஒரு மைக்கு இருக்குங்கிறதுக்காக, லைக்கு ஷேருக்காக வந்து போகிறதுங்கிறது,
1: அதுதான் அந்த எண்கள் தானே, இப்போ எண்களை நோக்கி தானே எல்லாம் போகிறாங்க. அதனால ஒரு மனிதாபிமானம், மனித நேயம், இப்ப உண்மைக்குமே அவங்க வீட்டுல அப்படி ஒரு சடங்கு நடந்துருந்துச்சுன்னா, இவங்க அவங்க அப்பாவையோ யாரையோ ஒரு ஆசானையோ யாரையோ பார்க்க போற நேரம் 1000 கேமரா, என்ன என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைக்க இருக்கு,
2: உள்ளுக்கு கூட போக விடாம எல்லாரையும் தடுத்து தடுத்து, அதான் எப்படி அழுகுறாங்க, யார் அழுகுறாங்கன்னு பாக்குறதுக்காக தான் இவ்வளவு தடுமாறி தடுமாறி எல்லாரையுமே
0: ஒரு
2: கதறி அழுது தனுஷ் அப்படிங்கிறாங்க, அழுதுகிட்டு உள்ளுக்கு போறாங்க,
0: அவ்வளவுதான்.
1: அடிக்கடி இவங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன், எண்கள் போல் வாழ்க்கையா மாறிடுச்சு, நம்மளையுமே எண்களாத்தான் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம், விளங்குதா? இப்ப ஒரு ஒரு சமூக வலைத்தளத்துல ஒரு 10 லட்சம் லைக்கா இருக்கலாம், ஒரு ஒரு 20 மில்லியன் வியூஸா இருக்கலாம், இப்ப எவ்வளவோ நீங்க வந்து அதை காசு கொடுத்தே வாங்கலாம், விளங்குதா? இப்ப உண்மையான திறமை உள்ளவர்களுக்கும் இந்த மாதிரி பொய்யா திறமை உள்ளவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம
0: தெரியாம போயிடுது. யாரு உண்மையிலானிக்கா வரவங்க, இயற்கையா வரவங்க யாரு,
1: அந்த உண்மையாவே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து
0: வந்து,
1: இப்ப அதுல ஒரு உதாரணம் தான் கேடி கருப்புன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம லோக்கல் டேலண்ட், அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரவங்க மத்தியில இந்த மாதிரி காசை கொடுத்து, இந்த மாதிரி ஒரு செத்த வீட்டுல போய் ரெண்டு நடிகர்கள் அழுகிறத படம் அவங்க ஏதாவது ஒரு இடத்துல தெரியாம ஏதாவது சிலதுகள் அவங்களை அறியாம பெருசாக்கி போட்டு தான் பிரபல்யம்.
0: இது வந்து இளையராஜா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருக்காரு, நீங்க பாத்துருக்கீங்களா, ஒரு வாட்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு இறப்புக்காக போயிட்டு வந்தப்ப வந்து அந்த நேரத்துல ஒரு சர்ச்சையான ஒரு பாட்டு சிம்பு ரிலீஸ் ஆச்சு. அந்த பாடல் நான் பேச சொல்ல விரும்பல. சிம்புவும் அனிருத்தும் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க, அது அது ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இதாச்சு தமிழ்நாட்டில், வந்து
1: சர்ச்சையாச்சு,
0: ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. பெண்கள் மகளிர் ஆணையெல்லாம் வந்து பயங்கரமாக போராட்டம் பண்ணாங்க, ரெண்டு பேரும் தலைமறை விட்டாங்க. அனிருத்தும் சிம்புவும் அவர் கைது பண்ணுறதுக்கு அப்போ ரெடியாக இருந்தாங்க காவல்துறை. அந்த நேரத்தில் இளையராஜா ஒரு இறப்புக்கு போயிட்டு வரும்போது இளையராஜாட்ட போய் அந்த பாட்டை பற்றி என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இளையராஜா மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு பதில் சொல்லி விட்டார். எங்கே வந்து இங்கே கேட்குற அறிவு இல்லையா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டு அது அது ரொம்ப ஒரு இதாச்சு. அந்த அளவுக்கு வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறேன்.
1: எனக்கு என்னன்னா இந்த மாதிரி இந்த தேவையில்லாமல் பேசுகிறவங்களையும் கேமரா முன்னுக்கு வந்து நீங்கள் கேமரா முன்னுக்கு உங்கள் முகத்தை காட்டி கேள்வி கேளுங்க.
0: கரெக்ட் கரெக்ட். சரி, இது எப்போ மாறும் நம்ம தெரியல, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நேரில் கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம பாக்கியராஜ் அவர்களுடைய ஸ்பெஷல் ஷோவாக பண்ணோம். நிலையத்துக்கு வந்து கிஷான் மற்றும் ஹேராந்தி அவர்கள் தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி கிஷான், ரொம்ப நன்றி ஹேராந்தி.
1: நன்றி.
0: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாரதி மற்றும்
1: கிஷான்
2: ஹேராந்தி.